0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

மாமா, காஞ்சிப்பூனி பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகே
2: வாட் ஏ ஹூ வான்ட்ஸ் டு கோ டு தி மார்க்கெட் In celebration of Heritage Month, The Breakfast Express
3: and Style in the City
2: will be broadcasting live from the vibrant Verulam Market. This market is steeped in history and has been connecting families for generations.
3: Join us at the Verulam Market on Tuesday, 15 September.
2: From 6 a.m. till noon for a fun-filled morning of fresh fruit, veggies and entertainment. Not

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. உங்களுக்காக அருமையான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மேலும் 6:30 நம்முடைய நிதி விளக்கம் பகுதி, 6:30 உங்களுடைய தமிழ் பாடம். வணக்கம் and greetings to you on another beautiful Friday evening. This is Lotus FM and you're tuned into Inisei Marae with me, Dhanasilan Dorasamy, your weekly Tamil program with educational features, interviews and great Tamil music. Talking of educational features, coming up at 6:15 is your ethical sayings and at 6:45 your Tamil lesson. வரும் திங்கட்கிழமை 14th உலகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறார்கள். This coming Monday, the 14th of September, Hindus across the world will celebrate their holy festival of Vinayagar Chaturthi. Lord Ganesha, the first and foremost god in the Hindu religion, remover of obstacles and one who possesses supreme knowledge. இப்பொழுது அருமையான விநாயகர் பெருமான் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

0: Lotus FM. You are listening to Inusay Mabe. You are listening to Inusay Mabe on Lotus FM.
1: அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். இனிசை மாலை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. இப்பொழுது மணி 6:00, இட் இஸ் ஜஸ்ட் கான் 6:15. நம்முடைய நீதி விளக்கம். இன்றைய தினம் சில பொதுவான செய்வுகளை பார்த்து கற்கலாம். திஸ் ஈவினிங் வி லுக் அட் எ ஃபியூ ஜென்ரல் டீச்சிங்ஸ் அண்ட் அன்லாக் இட்ஸ் டிவைன் லெசன்ஸ். முதலாவது, எந்த விஷத்தாலும் நேர்மையான மனதை அழிக்க முடியாது. அதேபோல் எந்த மருந்தாலும் எதிர்மறையான மனதை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சிந்திக்கும் விதமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அதாவது, நோ பாய்சன் கேன் கில் ஏ பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் நோ மெடிசன் கேன் சேவ் ஏ நெகட்டிவ் ஒன். த வே யூ திங்க் ஷேப்ஸ் யோர் லைஃப். அடுத்தது, ஒரு நாள் உங்களுக்கு மோசமாக அமைந்தாலும் நீங்கள் மற்றவர்களிடம் நன்றாக நடந்து கொள்ள முடியும். உங்கள் சிரமங்கள் உங்கள் மனநிலைக்கு காரணமாக அமையலாம், ஆனால் மற்றவர்களை புண்படுத்துவதற்கு அதை ஒருபோதும் சாக்காகி விடக்கூடாது. This means you can have a bad day and still treat people well. Your struggle may explain your mood, but they should never become any excuse to hurt others. Arumayana seyul, beautiful piece. Adutathu moonravathu, ellai kodugal enbavai makkalai veliye niruthuvadarkana suvargal alla. Avai ungalai evvaru muraiyaga nesippathu matrum madippathu என்பதற்கான வழிகாட்டுதலாக ஆகும். அதாவது, பவுண்டரிஸ் ஆன்ட் வால்ஸ் டு கீப் பீப்புள் அவுட், தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ப்ராப்பர்லி. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். லெட் அஸ் லுக் அட் தீஸ் சேயிங்ஸ் அகெய்ன். எந்த விஷயத்தாலும் நேர்மறையான மனதை அழிக்க முடியாது. அதேபோல் எந்த மருந்தாலும் எதிர்மறையான மனதை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சிந்திக்கும் விதமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. நோ பாய்சன் கேன் கில் ஏ பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் நோ மெடிசன் கேன் சேவ் ஏ நெகட்டிவ் ஒன். The way you think shapes your life. The way you think shapes your life. அடுத்தது, ஒரு நாள் உங்களுக்கு மோசமாக அமைந்தாலும் நீங்கள் மற்றவர்களிடம் நன்றாக நடந்து கொள்ள முடியும். உங்கள் சிரமங்கள் உங்கள் மனநிலைக்கு காரணமாக அமையலாம், ஆனால் மற்றவர்களை புண்படுத்துவதற்கு அதை ஒருபோதும் சாக்காகி விடக்கூடாது. You can have a bad day and still treat people well. Your struggle may explain your mood, but they should never become an excuse to hurt others. கடைசியாவது, எல்லை கோடுகள் என்பவை மக்களை வெளியே நிறுத்துவதற்கான சுவர்கள் அல்ல. அவை உங்களை எவ்வாறு முறையாக நேசிப்பது மற்றும் மதிப்பது என்பதற்கான வழிகாட்டுதலாக ஆகும். பவுண்டரிஸ் ஆன்ட் வால்ஸ் டு கீப் பீப்புள் அவுட், தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ப்ராப்பர்லி. இது உங்களுடைய நீதி விளக்கம். தீஸ் வேர் யோர் எதிக்கல் சேயிங்ஸ் ஃபார் திஸ் ஈவினிங். சம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லெசன்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ். இந்த விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். After this break, we continue with the program.
0: Bollywood Billboard.
2: Chalte, chalte, tum hi koi mil gaya tha. Nearly five decades after it captivated audiences, Kamal Amrohi's masterpiece, Pakiza, has been restored and will have its world premiere soon in France and London. We on Bollywood Billboard will revisit this movie, Pakiza, with an ode to its timeless music and the great actress Meena Kumari, this Saturday after 1 p.m. Another Lotus FM exclusive.

0: Kon Dhanasilan, Dorasami. I would like to wish my brother, Devan Naidu from KZN, a very happy birthday for today. And thank you for the beautiful songs that you are playing, and thank you for the Tamil lesson. We really indulge in your program. We love you, and thank you. It's Monty Naidu from Johannesburg. Bye for now.
1: இனிய மாலை வணக்கம் தனசீலன் அவர்கள். How are you? இசவி சிவலிங்கம், thank you for another lovely இனி இசை மழை ஷோ this evening. I really love your Tamil lessons and songs. So enjoyable and meaningful, தனசீலன். Wishing you all the best. மிக்க நன்றி.
2: வணக்கம் தனசீலன். Trust you well. Happy Friday evening with you. And I'm going to be loving the program today, the classicals and the yesteryear music. I really enjoy your show all the time. And also, a blessed weekend to you and your loving family, together with mine and every family and friend. All the best. God's blessings. Lots of love. Ranjini Reddy, Kulen Dalton, Mika Nandri.
3: Vanakkam Dhanasilan, my dearest Anna, thank you for such lovely music. I love your show. Thank you for entertaining us on the Friday evening. Om Namah Shivaya, bless you. Lots of love from Susan Woodley from PMB.
4: Good evening, Dhanasilan. Enjoying the divine music and songs on In Issei Marae. Wishing you, your family, my family, loved one, and everyone who will be celebrating Vinayagar Chaturthi on Monday. May Lord Ganesha bless them with divine blessings and good health.
5: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியின் இசைமலை வழங்குபவர் தனசீலன் துரை இசாமி. இப்பொழுது உள்நாட்டு கலைஞர் தியானம் பாலகிருஷ்ணன் பாடிய குடி ஏரிய விட் நவ் டேக் லிசன் டு லோக்கல் ஆர்டிஸ்ட் தியானம் பாலகிருஷ்ணன் சிங்கிங் ஏ சாங் டைட்டில்டு குடி ஏரியா.

0: வணக்கம் தனசேலந்தர சாமி. ஐ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸ் டு ஹியர் பியூட்டிஃபுல் தமிழ் சாங்ஸ் அண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரி வீக் யூ ஹேவ் ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் அவர் சாங்ஸ் விச் வி ஹவ் ஹர்ட் மெனி இயர்ஸ் அகோ அண்ட் இட்ஸ் ஸோ குட் லிஸ்னிங் டு இட். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ். சேஃப் ட்ராவல்ஸ். சீக்ரி பிரியாச்சி.
1: வணக்கம் தனசீலன். தேங்க்யூ ஃபார் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் ஆல்வேஸ் சென்டிங் ஆல் மை லவ் டு பீப்புள் தட் ஆர் டியூன்ட் இன், எஸ்பெஷலி மை கசன் ராஜா ஃப்ரம் கிளேடோ. லாட்ஸ் ஆஃப் லவ், சாண்ட்ரா நாயுடு, சாட்ஸ்வத்.
2: வணக்கம் ஜி தனசீலன். ஹோப் யூ ஹேட் அ ஃபேபியலஸ் வீக். ஃப்ரைடே ஈவினிங்ஸ் இன் யுவர் கம்பெனி இஸ் பியூர் அசம்னஸ். தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் அண்ட் கிரேட் என்டர்டெயின்மெண்ட். Mother tongue is a beautiful language and your show keeps us connected to our culture. Have a lovely weekend. Take care and lots of love and blessings to you. In it, Prem Lal.
3: And the seidigalukku mikka mikka nandri. Thank you so much for those beautiful messages that are coming through. And the paadal kettirundha paadal kudi yeriya பாடியவர் உள்நாட்டு கலைஞர் தியானம் பாலகிருஷ்ணன். த சாங் தட் வி ஜஸ்ட் லிசன் டு வாஸ் குடியேறிய, சங் பை சவுத் ஆப்பிரிக்கன் ஆர்டிஸ்ட் தியானம் பாலகிருஷ்ணன். இப்பொழுது மணி 6:33. இட் இஸ் ஜஸ்ட் கோன் 33 minutes past 6. ஒரு சமுதாய செய்தி. வி ஹாவ் ஒன் அனவுன்ஸ்மெண்ட். த சைவ சித்தாந்த சங்கம் இஸ் ஆஃபரிங் ஏ 2-day பிராணா வயலட் ஹீலிங் செஷன். Wellness for the poorest of the poor. No touch, no medicine, just prana therapy. Now, prana is the life force that's breathing. This is happening on the 12th of September 2026 from 9 a.m. to 5:30 p.m. and on the 13th of September 2026 from 11 a.m. to 6 p.m. at the Saiva Siddhanta Sangam, that's 109 Rainham Road, Rainham, Phoenix. For more info, you may contact Mila on 084-549-9008 or Sharon on 061-340-3638. Let me read that again. This is the Saiva Siddhanta Sangam is offering a 2-day Prana Violet Healing Session. Wellness for the poorest of the poor. No touch, no medicine, just prana therapy. So prana is the life force. It is to do with breathing therapy. This is happening on the 12th of September 2026 from 9:30 a.m. to 5:30 p.m. and again on the 13th of September 2026 from 11 a.m. to 6 p.m. at the Saiva Siddhanta Sangam, that's situated on 109 Rainham Road, Rainham, Phoenix. For more info, you may contact Mila on 084-549-9008 or Sharon on 061-340-3638. That's the Saiva Siddhanta Sangam offering a 2-day Prana Violet Healing Session. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். இப்பொழுது ஒரு அருமையான பரமையான திரைப்பட பாடல். We now take a listen to a beautiful golden oldie.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனி. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனி.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வழங்குபவர் தனசீலன் துரைசாமி. அருமையான பாடல் சின்ன வெண்ணிலா, பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கான் 6:45. உங்களுடைய தமிழ் பாடும், இன்றைய தமிழ் பாடும் வசந்த காலம் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டது. With September being marking the beginning of the spring season, today's lesson is based on a few sentences pertaining to that topic. முதல் வாக்கியம், எனக்கு பிடித்த பருவம் வசந்த காலம். எனக்கு பிடித்த பருவம் வசந்த காலம். ஸோ எனக்கு இஸ் ஐ, பிடித்த பருவம் means the season that I like. Piritta is like and paruvam is season. Vasanda kalam is spring. So enakku piritta paruvam vasanda kalam means the season that I like is spring. The season that I like is spring. Vasanda kalathil ellame malargindrana. வசந்த காலத்தில் எல்லாமே மலர்கின்றன. We just learned now that வசந்த காலம் is spring. So வசந்த காலத்தில் எல்லாமே வளர்கின்றன means மலர்கின்றன means in spring everything blooms. In spring everything blooms. மலர்கின்றன means to bloom. வசந்த காலத்தில் நமக்கு அழகான வானிலை நிலவுகிறது. So again, you know, Vasanta Kalam is spring. It has something to do with spring. Aragana is beautiful. We learned this word before. Aragana is beautiful. Vanilai is weather. Vanilai is weather. So put that together. Vasanta Kalathil namakku aragana vanilai nilavugiradu. Nilavugiradu means we experience. During spring, we have beautiful weather. வசந்த காலத்தில் நமக்கு அழகான வானிலை நிலவுகிறது. இந்த காலத்தில் மலர்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. இந்த காலத்தில் மீன்ஸ் ஜூரிங் திஸ் டைம், ஜூரிங் தி ஸ்பிரிங் சீசன், மலர்கள் மலர் ஆர் ஃப்ளவர்ஸ். மலர்கள் ஆர் ஃப்ளவர்ஸ் மிகவும் அழகாக. Migavum is very, Aragu is beautiful. Aragaga irukkindrana. During this time, flowers are very beautiful. During this time, flowers are very beautiful. Malargal nalla manam veesugindrana. Malargal nalla manam veesugindrana. We just learned now, malargal are flowers. Nalla is good or nice. Manam is fragrance. Manam is fragrance and Visugindrana means to give off or to emit. Malargal nalla manam Visugindrana means flowers give off a beautiful fragrance. Flowers give off a beautiful fragrance. Marupodiyum inda vakyangal paarkalam. Let us look at these sentences again. Enakku piditha paruvam vasanta kaalam. The season that I like is spring. Vasanta kaalathil ellame malargindrana. In spring or during spring, everything blooms. Malargindrana means bloom. And remember, vasanta kaalam is the spring season. Vasanta kaalathil namakku alagana vaanilai nilavugiradu. So we know vasanta kaalam is spring. Alagana, yes, alagana, beautiful. Vanilai weather. During spring, we have beautiful weather. Indha kaalathil malargal migavum alagaga irukkindrana. During this time, malargal are flowers. Migavum is very and alagu is beauty. Irukkindrana, they are. During this time, flowers are very beautiful. And the last sentence, malargal nalla manam veesugindrana. We just learned malargal are flowers. Nalla manam means beautiful fragrance or nice fragrance. Veesugindrana means to give off. Flowers give off a beautiful fragrance. இது உங்களுடைய தமிழ் பாடம். This was your Tamil lesson based on a few sentences pertaining to the spring season. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரமான பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: To all pedestrians, please wear light or white clothing when walking at night. Headlights cannot pick up dark clothing soon enough to save a life. And to all road users, rest every 200 kilometers or at least every 2 hours. If you feel fatigued, pull over safely. Falling asleep at the wheel leads to head-on collisions that are almost always fatal. And the rules are simple. Don't drink and drive. Don't drink and jaywalk. If you need to party, stay over. Brought to you by the Department of Transport, moving South Africa to new heights.
2: Sharpen your competitive edge and get ready for the next installment of the Tournament of Champions. Do battle on the biggest stage and prepare for an epic showdown as you fight for your share of the 500,000 Rand prize. Bet 2 Rand or more on selected spinner Zonke slot to blaze a trail to the top of the leaderboard and claim victory.
3: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp HELP to 076 675 0710.
4: Hello, hello, hello. Yeah. Welcome.
5: Great DJs. This is the place. Fantastic music.
6: You got your station.
5: Lotus FM. You are listening to Inese Mabe. You are listening to Inese Mabe on Lotus FM.
7: Welcome to you, Dana Silan Dorsami. Happy Friday to you. Thank you for Inese Mabe. I always must listen to you Fridays and on Sundays also. I hope you're keeping well with your family. Take care. And thank you for teaching us the Tamil lesson. Take care and drive home safe after the show to your loved ones. Sabi Naidu Polokwane.
8: Iniye Mali Vanakum to you, Dhanasilan Dharasami. I trust you had a lovely weekend ahead. And thank you for an awesome Inese Mabe every Fridays. Looking forward to all the beautiful songs and music. And thank you once again to entertain us in this way. I just want to send a shout out to all my Lotus FM friends who's not well. I hope they get well and have a lovely weekend. And you have a lovely weekend and drive home safe, Dhanasilan Padma Chetty.
9: Vanakkam, Brother Dhanasilan. Trust you well. Enjoying your beautiful selection of songs and the lessons on Inese Mabe. Always look forward to your show. You have a blessed evening. Lots of love. Gina Naika, Shawcross.
10: Good evening, Mr. Dhanasilan Mariachi. Thanks for being my companion on the road. I really appreciate it. Love your show and love your company. I'm passing escort on my way to Durban. Good evening to all your listeners, doctors, family, friends and neighbors. God bless you and your family and you drive home safe. I really appreciate you and this come from Eric the Trucker.
0: இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. வித் திஸ் வி பிரிங் தி கர்டன்ஸ் டவுன் ஆன் அனதர் எபிசோட் ஆஃப் இனிசை மழை. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சரேஷன் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். கமிங் அப் நெக்ஸ்ட் இஸ் தி நியூஸ் வித் சரேஷன் அட் 7, ஃபாலோட் பை தி நெக்ஸ்ட் எபிசோட் வித் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம். Until the next time, do stay safe and take care. வணக்கம்.

0: கந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேச்சு வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லேடி.